சகல காக்கோ தேவோதான் கர்ண கராமனஹ அர்சுவாமி சகல கடாக்கே அந்தர்ஜாமி ஆப்னீ கத் மித் ஜானு ஆப்பே ஆப்ன சாங்கே ஆப் பிரப ராத்தே தும்ரீ உஸ்தத் தும்தே ஹோயே நானக அவர் நா ஜான சுகோய் சர்வ தர்ம மஹ ஸ்ரேஷ்ட தர்ம ஹர் கோ நாம் ஜப் நிர்மல் கர்ம சகல கிரியா மஹ உத்தம கிரியா ஆத சங்க துர்மத் மல ஹிரியா சகல உதம மஹ உதம பலா ஹர் கா நாம் ஜப் ஹோஜீ சதா சகல பாணி மஹ அமிரத் பாணி ஹர் கோ ஜாஸ் சுன ரசன பக்கானி.